ஜலங்கள் நெய் அமிர்த புண்ணியம் நீ ஏகிடேனே. குளுத்தோடி மாற்றலும் வேறவப்பும் கழிஞ்சு ஆயில்யம் நாளிலாய் மடத்திலெத்தும் சூரൽ கோலும் மாற்றுமாய் சங்கர பகவான்ட ஓங்காரமாய். கைகளா காட்டிலே கைத நூலால் சூடி விரிச்சு கயறு தீர்த்து முங்கிக் குளிச்சு நெய் கிண்டி குடு

ராவே, திங்கள் பூவே, பொன் கீடாவே, குஞ்சினே லாவே, ஒன்னானம் குன்னில் ஓரடி குன்னில் பிச்சா பிச்ச நடனாலோ, ரெண்டானம் குன்னில் ஈரடி குன்னில் பொங்கி பொங்கி பறக்கா.

குருவிக்கூடுகள் அருவிக்காற்றில் ஊஞ்சாலாடும் போல் பொன்னுஷத்தின் மாறில் வீணு பாட்டு பாடும் நான், பொன்னுஷத்தின் மாறில் வீணு பாட்டு பாடும் நான்.

0: மாசத்தின் மதுர நகரும் மலைகள் மயங்கும் போல்
1: பொன்னுஷத்தின் மாறு வீணு பாட்டு பாடும் நான், பொன்னுஷத்தின் மாறு வீணு பாட்டு பாடும் நான். வார்மடவில்

0: கூப்பிட்டீங்களா சார்? நான் தான் முருகன். உங்களுக்கு என்ன வேணும்?
1: எனக்கு குஞ்சிக்காரனை காணணும்.
0: நீங்க எழுந்திருக்க சார், வாங்க வாங்க வாங்க. என்ன காதல் சொன்னீங்க நீங்க?
1: குஞ்சிக்காதர்.
0: குஞ்சிக்காதர்? ஆம்பளையா பொம்பளையா? இந்த மாதிரி பேர்ல ஆம்பளைங்களுக்கு போடுமா சார்? குஞ்சி
1: அட்ரஸ் உண்டு.
0: பரவாயில்ல, நீங்கள படிச்சு சொல்லுங்க.
1: பி சி குஞ்சிக்காதர், 144A நல்வாழ்வு தெருவு, பழனி 14.
0: வாங்க சார், வாங்க வாங்க, உட்காருங்க சார்.
1: கண்டுபிடிக்கல,
0: நீங்க தைரியமா இருங்க சார். அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள இந்த குஞ்சிக்காத நம்ம கையில இருக்கு. உட்காருங்க. வைரமணி போலாமா கண்ணா?

0: கர் கர்
1: ஜம்பர் டிங்டிங் ரா ரா ரா ரா ரா ரா
2: ஞானொரு தோபி அலக்கு ஜோலி பறச்சி பெற்றொரு வந்திரு ஜாதியில் ஒருத்தனானி ரஜகன் ஈ அலக்குகாரனும் அலக்குகள்.